ஆக மாட்டே தவுப்பால் பரலப்ப மாட்டே கத்தை நேரத்திலும் சபர எங்கதே திரும்பை தேவதாங்க முசுக்கரோ இப்படி கும்பையே அதுபிண்டால் நம்ம கும்பையரை நல்ல பேர் நிம்மியம் கும்பையரை தமிழ் கும்பையாய் செட்டல் கைலையே நம்முடைய பாட்டி மதோ முன்னாள் நம்ம சேர்க்கிற மாவட்ட

ஒரு பொம்பளை சேர்த்து அந்த வேலை கூட கொள்ளுங்க. முதல் பூச்சி வாட்டி முதல் பம்பா போய் முதல் பம்பந்தாலும் முதல் பூச்சி ஊதா கூடாது கூடாது முதல் பூச்சி மழை ஜாபகம் மாசாகுமா இப்படி கொட்டி ஜிங்கல் கவுனி சிலா கட்டி சொன்னா முதல் பம்பந்தால் ஜிங்கல் கவுனிகள் இது ஒரு வேலை தந்து ஜிங்கல் ஜிங்கல் முதல் பூச்சி ஜாதாக பொன்னீர்கள் மூணு nanon to woni modde siidi wonde modde anda dum buri so yama kaari ko modde hay sa anda ma dañe makko bele so yama kaari ko bonda hay sa anda ma nyum no so nido woni modde ni modde ne sa boni inde ma bonne so inde modde na ma modde si inde bonna ma boni fa samre porto do do fini tigi go so ngal si fa samro inde bonna ma ha kama inde yar dina ka tinna hay ko.